സുബുദാസനാ ഗുഡ് മോർണിംഗ് ആട്ട விஜய் நிஷ்பாதங்க சுட்டா கதா கல்யாணம் சேர்ந்துட்டேன் காலிங் விஜய கேல கியார்னே குலுபடு வித்ராக் முனைவேனே வாடுங்க அது காரபகுலே வகையினாங் ரேட் உயர்னே முனியா கம்மலி வகையை காக்கினவானாங் தெம்மைந்தலாம் ஒழுவட தான் ஷனிகோ கேமரிக்கா கதா கண்ணுவான விசேஷம் கௌர்வாரி என்னவானாங் ஹேம நூடுல்ஸ் விஜய் நூடுல்ஸ் இக்மெண்ட் அதாகன புலுவா ஏவகேம ரொட்டியாக் ஹலப்பையாக் தலப்பையாக் ஹேம அதாகன்னுவானாங் ஏ தேக்கட அவசக்கன்னு ஹெம தேம விஜய் நிவசிங்கனா விசேஷம் விஜய் குரக்காங் பீட்டி ஏவகேம தோசே நே தகுந்து பீட்டி ஏவகே ஹெம தேம தேனோ விஜய் நிவசிங் தமாய் மே சியல்ல தத்துவ சாத்திக சியல்ல தீன ஜாத்தியாந்தர மட்டுமே நிஷ்பாதன பெல விஜய நிஷ்பாதன.

அட்டா வினாடி பனாஸ் தெக்காய் அப்பி மீ பேங் என்ன தவினாடி அட்டாக் இதில் தீனோன் என்னது அப்பி அமுது சுட்டாக் வயச அவருது சீயக ஆட்சி கெனெக்ட் மேவிலாவி தீன மூலிக அவசதா கீபேக் என்ன கதா கரான் வயச அவருது சீயக ஆட்சி கெனெக் கீழ கேர்னே சாமானிய ஹொந்த மானசிக வட்டபிட்டாவாக் சௌக்கிய பெத்து இட பாசே கேம பீமட்டிக்கு அவஷ பிரமாணேட்டி தாம சுலுவாஷேன்னு கண்ணி ஹெபை வயசாவது சீயக ஆச்சு கெனக்கேனோ மடதங் விவாஹ வெண்டோனி மடவெங் லயனல் மெஸ்ஸிட்டு ஆதரே கரண்டோனி மெஸ்ஸி வில் யூ மேரி மீ கேலா பூர்வாக் சகிதவ மேதாவசல சோஷியல் மீடியாவில் மே போட்டோயே கட்டியாக் வைரல் வெலா ஏனோ மே லோக குசலான பாப்பந்து தரங்காவலி பெரியத பெவதி அர்ஜென்டினாசா ஆஸ்திரியா அத்திர தரங்கி டலஸ்வல தமாய் திபுனி தரங்கி இது கூட சுது பாடக்கே சகித மே அப்படி கேனே அரு வயசாய் கேன் அவருது சீயாக் கில கேன் சம்பூர்ண சுது வச்ச ஹிசக்கே சகித ஆச்சி அம்ம கேனே மே யாக்கு நம்ம பொலீன் கானா அவருது சீயாய் மெசிகே ரசிகை யா யாகே அதே மிம பூர்வாக்தி ஆகினு ஹிட்டியா ஏகி தமாய் நீல திப்பே மெஸ்ஸி வில் யூ மேரி மீ கேல இதிங் அர்ஜென்டினாவே நில் சுது வர்ணவலி நியூத்து ஜெர்சியா கேனகினு ஹிட்டியா இது கூட மே மே ஃபோட்டோ எக் வைரல் என தெக்க மியாக்கென ஹோயன் பட்டங்க அத்தா இது மியா லங்கடக்கின் கதாகல்லா பேலுவா புட்டா கதாக்குன்னு கூட மியாக்குவா வயச கியான் அங்கியாக்கு இதராய் மே மம ஹரிம ஆதரே மெஸ்ஸிட்டு இது மங் கெமதி யா கசாது வந்தின்னு இது யா கெமதி இது தன்னே ஒரு வகை தன்னது கோம நமுத் மே அவருது வய அவருது சீயா கெனக்குனா ஜீவிதே தியா தகின விதிய கொச்சர் வினஸ்து கியல மேக சமஹாரு ஹாஸ்யட் லக்கராட சமஹாருக்கு பலன் அத்த ஆதரேட வயசாக் நே இதே நிசா கிரீடாவ கியல கியன்னித் தென் அவசான இலக்கிய மே ஜாக்ரஹானேனங் ஏக அவசான முகத தக்வா ஏ சட்டன் காமித்தே தியாகன் எக கே வகே மம் மகே ஜீவித்தே தியாக நின்னோ இலக்கிய கவதாரி தவசக லயனல் மெஸ்ஸியோ கசாது வந்தீன் இது ஹொந்தரத்த மம்மே ஹிதன விதிய கீழ தம யாது உத்தரி திங்க அவருது சீயக் பவா அங்கியாக்கில தகிண்ணு புலுவாங் ஏட்ட புலுவன்னங் லோகே பாபந்து ரஜு மே முகத்தே கிரீடா பிட்டியே இன்ன நேது மே சுபிரி பாபந்து தருவகன ஹிம பலாபுருத்து வக்தியாகன் ஈட்ட மெஹா பொடி பொடி பலாபுருத்து தீன ஒயாகே மகே பலாபுருத்து இதிங் நேது இவகன அப்படி கோம ஹிதன்னு புலுவாந்து அப்பிட்ட நேனி இவகே டியாக் துரை கியல ஹிதன பலாபுருத்து நே எச்சர துரேவா எச்சர லங்கா கருகான பேக்கில இத்தினே வகிமேவனே ஏ திங்கத்தமே ஆச்சிட மாறு மொறாள் கக்தி என்னவேனே ஏ கேவில பிரசித்திய கியாண்ட தரங் தென் ஒயா காட்டாரி கெமதி ஒயா உக கியாண்ட பிரசித்திய போர்டேக் எல்லாம் இண்டியா நேனி ஒயாகி வயசத்தேக்கு ஒயா ஹிமி தன்னே வத் நேவா ஹிதன தென் அமடா அவர்து ஹத்தலியா கையோ தென் மகே ஜீவிதி மங்க ஆதரே கண்ண வயசக நிமே இன்னி மம தென் ஆய் மேரி கண்ண வயசக நிமே இன்னி மட்டாய் உருது தென் பணஹாய் வாட புலுவா ஹெத்தேவாய் ஒயாடத் புலுவா அவருது சமாரின் தியாய் தெங்க ஆய் பந்தின் வயசாக் நே கேல இத்தன ஆதரேக்கிறான வயசாக் நே கேல நே ஓயாட போலுவா அப்படி ஒக்கணும் போலாம் சீயாச்சிட்டு ஏமை தான் போலாம் அப்படி அத்தி தான் போலுவான் சீயாச்சி மெசிகன இத்தனம் அப்படி மே அப்படி ஓய் தான் கேன கௌரஹரி தருணே தருணே கேன இத்தனம் முகது கேன் மங்க யோஜனா கேன் அத்தாரின் பாப்புத்தா அல்லகனியம் ஹரி ரைட் மே பேங்கில பேடையாண்டா தான் என் காலி மதக்கிறோம் மனாக்கினது கதாகரான தீயண்ணி தத்துவ சாத்திக கணனாவா கேக்க வாகி கேமடி ரசகன விஜய நிஷ்பாதன் மங்கள ஹெமதிஸ்தம் கேனோ கிருஹணியகட விதராக் நிமேய் மே கதாவ அதால வெண்ணே ஒய ஹோட்டல் வல ரெஸ்டாரண்ட் வல உயன பிஹனாயிட காவுரு ஹரி வெனுவேம் புஞ்சி ஹரி கேமவேலக் தின்ன உயனவனாங் ஒயா குஸ்தியட யனவனாங் கிச்சன்னகட யனவனாங் ஒயாகி வகக்கீம தமாய் ஒயா உயன பிஹன தேவல் நீது ரச ரச பெத்தகின் தியமுக அர கணபுன கெனாகி ஷரீர சௌக்கியர் அஹிதகர நொவன விதியட பிலியல கிரீம் பிரிசிந்துவ பிலியல கிரீம் ரசகேனக பெத்தகின் திப்பத் அன் அனித் கேன காரணா திகேதி ஒயாட்டு குளுபடு பாவிச்சு கண்ணகோட்டு விஜய நிஷ்பாதன பாவிச்சு கரான சித்த வேணும் ரசகனாயான தேக்னே சிறிசியாக் சுபாவிக அமுதிரவை பாவிச்சு கரான விஜய நிஷ்பாதன

0: 93.5 FM 93.7 La Khanda Radio ITN
1: அடக்குமுறி ரலுமாவதி நில்குருல்லா சோனாலிகா அஸ்வபல பனஹக என்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடதுசா அமதர கோடஸ் கனிமே பஹசும 2 வீல் 4 வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் டிவைனிபுரா அதி டிவிஎஸ் அலவி நியோஜித்யான் வெதில் ராட்சணிய யாபதின்ச்சிய அவுர்து ஹதர்க்க சேவாவசா வகக்கிம சமக வடினா தொருத்துக்கி அல்மாரியாக நோமிலி டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வித்தின் சோனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகபலையாக
2: ராஜ் பேங்கோக்கு சுரக்ஷித பாவைய இயலம் ரெக்கவரண்ணே சமகின் ஸ்தாவர தன்பத்து சந்தா இயலம் பொலிய ஆர்டிபி பேங்குவின்
3: දහය විනාඩි 56යි වෙලාව. අපි දෙවනි පැයට යන්න හදාන්නේ. යන්න කලින් අට මතක් කරන්න ඕනේ. පැල්වත් නිෂ්පාදන ගැන, ක්‍රියාශීල නිෂ්පාදන ගැන කතා කරනකොට පැල්වත් කිරිපිටික අපිට මතක් වෙනවා. මේද සහිත මේද රහිත කියන කාණ්ඩ දෙකෙන් අර පලංකම තිනව පැල්වත් කිරිපිටික ගන්න. ඒ දෙකම මෙගාවව වාසනාව අතට ගන්න නෙවෙයි, අත ළඟට ගන්න නෙවෙයි, වාට පලංකම තියනවා. ඔන්න කෝටිපතියෙක් ලක්ෂපතියෙක් වෙන්න එකට කරන්න තියෙන්නේ. ඔන්න මෙගා පවර් ලොතරැය අතටම ගන්න එක පුංචි රුපියල් 40ක් වේදන් කරන්න වැඩි වැඩියෙන් මෙගා පවර් ලොතරැය මිලදී ගන්න. එහෙනම් හම්බ වෙමු දෙවනි පැයේදී.

0: விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வது நீ சுரு கருப்பத்து சாதனு
2: ஹதுத்து தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே வந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இறுதா ராத்திரி ஹதுட்டு ஹிமாலிக்க
2: ஜோதிராதாய
4: හවස දෙකයි විනාඩි 20යි. 0.7 0.3 5 0.7